0: ஐயோ பாபு, தன பதமு சேர்ச்சி பாட கூர்ச்சலேதா
1: சபாஷ்
0: தனி நீ தசா அண்ணா நீதா அண்ணா ஸ்வரமேரா.